டிங்கு தக தா ஹத கட தக தா டிங்கு தக தா ஹத கட தக தா தோம் தா தோம் தா தோம் தர்கடும் தா தோம் தர்கடும் தா தோம் தர்கடும்.